சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாச லபிய புத்தானு பாவே விதகா தெக்வென சந்த பிரித்தே ஆனு பாவேன் ஒப்பட்டு யாகபதாக்மு வேவா.

சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த சியலு அகுசல் வலின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.